தம் தரி சக்க தரி தாம் கிடுதுக்கு தரி கிடுதும் சென்ன சென்ன குக்கும் தரி தாம் கிடுதுக்கு தரி கிடுதும் தரி தண்ண தண்ணு தீமி தரி தாம் தண்ண தாம் ஜண்ணு தாம்

எடுத்துக்கு தறிக்கிட்டதும் தாம் தாம் தக்கிட்ட கிளீம் தக்கிட்ட தகிட்ட தகிட்ட தாம் தகிட்ட தகிட்ட தாம் தகிட்ட தகிட்ட தாம் தக்கதிப்பு தக்கஜெடு தக்கதிப்பு தக்கஜெடு தத்தத்தரிக்கிட்டதாம் தாம்

0: சந்தனம்.
1: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கரிந்த காலை வணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2 819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 5 மணி தொடங்கி உங்களுக்கு சிறப்பு கோவிந்தன் திரு நிகழ்ச்சியை உங்களுக்கு தருகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு திருமால் பற்றிய பாடல்களும் திருமால் பற்றிய செய்திகளும் உரையும் தொகுத்து வழங்கப்படும். கோவிந்தன் பக்தர்களே, திருமால் பக்தர்களே, இன்று நாங்கள் உங்களுக்கு ஐயா இந்திரன் அவர்கள் கோவிந்தன் திருவிழாவை பற்றிய இன்று ஐயா இந்திரன் கோவிந்தன் திருவிழாவை பற்றிய செய்திகளை உங்களுக்கு உரையாக தரு போகின்றார்.
2: திரு கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் மறுக்கன் அனிதமும் கண்டேன், செருக்கிலரும் பொன்னாழி கண்டேன், புலிசங்கம் கை கண்டேன்.

திருமால் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் கோவிந்தன் திருவிழாவின் போது பூசை நடத்தும் இடத்தில் நடுவில் பெரிய ஒரு விளக்கு வைக்கப்படுகிறது. இன்றைய உரை அதை பற்றி சிறிது பார்க்க போவோம். மே அன்பர்களே, நம் முன்னோர்கள் நமக்கு கொடையாக தந்துள்ள ஆன்மீக பண்பாட்டு மரபுகளில் ஒன்றான கோவிந்தன் வழிபாட்டையும் அதில் முதன்மை பெறும் கம்ப சேவை என்னும் ஒளி வழிபாட்டின் உயரிய நோக்கத்தை பற்றி சிந்திக்க கூடியிருக்கின்றோம். கம்ப சேவை என்றால் என்ன? அது அந்த பெரிய விளக்கு. கம்ப சேவை என்பது எளிமையாக சொன்னால் நடுவிளக்கு வழிபாடு அல்லது தூண் விளக்கு வழிபாடு. கம்பம் என்றால் தூண் அல்லது நெடிய தடி என்று பொருள். சேவை என்பது இறைவனை போற்றி செய்யும் தொண்டு. புரட்டாசி திங்களில் திருமாலுக்கு, அதாவது கோவிந்த பெருமானுக்கு எடுக்கப்படும் வழிபாடு விழாக்களில் ஒரு நெடிய மரத்தூணின் உச்சியில் நெய் விளக்கு அல்லது ஏழ் விளக்கு ஏற்றி அதனை சுற்றி மக்கள் கூடி நின்று பாடி ஆடுவதே கம்ப சேவை ஆகும். இது வெறும் சடங்கு அல்ல. இதன் பின்னே ஆழமான மெய்யியலும் வாழ்வியலும் உண்மைகளும் மறைந்துள்ளன. ஒளியின் முக்கியத்துவம், அதாவது இருளை நீக்குவது. நம் தமிழ் மரபில் ஒளி என்பது அறியாமை என்னும் இருளை நீக்கி அறிவு என்னும் ஒளியை தரும் குறியீடாகும். கம்பத்தின் உச்சியில் எரியும் அந்த பெருவிளக்கு நம் நெஞ்சில் இருக்கும் ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மாசுகளை எரித்து தூய அறிவை அள்ளி தரும் அடையாளமாக திகழ்கிறது. புறத்து இருளை போக்குவது கதிரவன் ஒளி, அகத்து இருளை போக்குவது இறைவனின் ஒளி என்பதை இந்த நெடுவிளக்கு நமக்கு உணர்த்துகிறது. இயற்கையோடு இயைந்து வாழ இந்த புரட்டாசி திங்கள் மிகவும் முக்கியமான ஒரு மாதம் தமிழர்களுக்கு. ஏன்னா அக்காலத்தில் காற்றில் பரவும் நோய் கிருமிகளை ஒழிக்கவும் உடலுக்கு போதிய வெப்பத்தை தரவும் வேப்ப எண்ணெய், நெய் அல்லது ஏழ் எண்ணெய் கொண்டு இந்த விளக்கு ஏற்றப்படுகின்றன. தீபத்திலிருந்து வெளியே வரும் புகை காற்றை தூய்மைப்படுத்துகிறது. நம் முன்னோர்கள் ஆன்மீகத்தோடு அறிவியலை இணைத்தே நமக்கு தந்துள்ளனர் என்பதே இது ஒரு சான்றாகும். ஒற்றுமையின் அடையாளம், அதாவது கூட்டு வழிபாடு. கம்ப சேவையின் மிக முக்கியமான நோக்கம் சமூக ஒற்றுமை ஆகும். கம்பத்தை நடுவே நட்டு சாதி, மத, ஏழை, பணக்காரன் என்ற எந்த பாகுபாடு இன்றி மக்கள் அனைவரும் கைகோர்த்து வட்டமாக நின்று இசை கருவிகளை முடங்கி பாடி ஆடுவார்கள். இறைவனுக்கு முன்னால் அனைவரும் சமம் என்று சமத்துவ கோட்பாட்டை இதைவிட அழகான வேறு எங்கும் காண முடியாது. தனிமதினன் வழிபாடாக இருந்த நிலையை மாற்றி மக்கள் அனைவரும் ஒன்றாக கூடி மகிழும் ஒரு பெருவிழாவாக மாறியது இந்த கம்ப சேவை மரபாகும். நெடுந்தூணின் மெய் இயல் உயர்ந்த சிந்தனை, பூமிக்கும் வானத்திற்கும் பாலமாக

0: நிற்கும் கம்பம். மனிதன் தன் கீழ் நிலையான எண்ணங்களிலிருந்து விடுபட்டு வானளாவிய உயர்ந்த சிந்தனைகளை பெற வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. நம் எண்ணங்கள் எப்போதும் மேல் நோக்கி எரியும் சுடரை போல உயர்வாக இருக்க வேண்டும். அன்பர்களே, இறுதியாக இத்தகைய பெரு வாய்ப்புக்கு எனக்கு பேராசை. கம்பச் சேவை என்பது தமிழர்களின் வழிபாட்டு மரபில் பக்தி, இசை, கூத்தல், நடனம், சமூக ஒற்றுமை, அறிவியல் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கி ஒரு வாழ்வியல் கலை வடிவம் ஆகும். இன்றைய கணினி யுகத்தில் நாம் இந்த மரபுகளை மறந்துவிடக் கூடாது. நம் மண்ணின் அடையாளமான பிற மொழி கலவாக தூய தமிழ் வழிபாட்டு முறைகளையும் கம்ப சேவை போன்ற பண்பாட்டு விழாக்களையும் போற்றி பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம் கடமையாகும். இத்துடன் என் உரை நிறைவு பெறுகிறது. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். போற்றியோம் நம சிவாய. கோவிந்த நாமம் சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.
1: கோவிந்தன் பக்தர்களே, திருமால் பிரியர்களே, இதோ அடுத்து வருவது திருமாலை போற்றும் தெய்வீக பாடல்.

திருமால் பக்தர்களே, இந்த புரட்டாசி மாதத்தில் நாங்கள் திருமால் என்னும் இறைவனை மனமாற நினைந்து தொழுவோமாக. சர்வத்ர கோவிந்த நாம சங்க

தரி சக்க தரி தாம் கிடுதுக்கு தரி கிடுதோம் சண்ண சண்ண குக்கும் தரி தாம் கிடுதுக்கு தரி கிடுதோம் தரி தண்ண தண்ணு தீமி தரி தாம் தண்ண தாம் ஜண்ணு தாம்

தக்கிடதாம் தக்கிடதாம் தக்கிடதாம் தக்கிடதாம் தக்கிடதாம் தக்கிடதாம் தக்கிடதாம் தக்கிடதாம் தக்கிடதாம் தக்கிடதாம் தக்கிடதாம் தக்கிடதாம் தக்கிடதாம் தக்கிடதாம் தக்கிடதாம் தக்கிடதாம் தக்கிடதாம் தக்கிடதாம் தக்கிடதாம் தக்கிடதாம் தக்கிடதாம் தக்கிடதாம் தக்கிடதாம் தக்கிடதாம் தக்கிடதாம் தக்கிடதாம் தக்கிடதாம் தக்கிடதாம் தக்கிடதாம் தக்கிடதாம் தக்கிடதாம் தக்கிடதாம் தக்கிடதாம் தக்கிடதாம் தக்கிடதாம் தக்கிடதாம் தக்கிடதாம் தக்கிடதா

810 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைகளில் மொரிஷசு வானொலியில் நாடோறும் இந்நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் முக்கால் மணி நேர நிகழ்ச்சி கேட்பீர்கள். திங்கட்கிழமையின்

அமாம் அன்பர்களே, வாழ்வதற்கு ஒரு புதிய அழகான நாளை கொடுத்த இறைவனுக்கு நாம் அனைவரும் நன்றி கூறுவோமாக.

இறைவன் அருளால் உங்களுக்கு வெற்றியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் இன்றைய நாள் ஆகட்டும். புரட்டாசி கோவிந்தன் விரதம். கோவிந்த பெருமானை ஒரு மாதம் முழுதும் நாம் வழங்கி வருகின்றோம். இவரை வணங்கினால் அருள் கிடைக்கும். இதோ கோவிந்த பெருமானை போற்றும்.

0: மியன்பர்களே, புரட்டாசி கோவிந்தன் விரலட்டியொட்டி கண்ணன் அமுடம் உங்கள் சிறப்பு நிகழ்ச்சி வரிசையில் தொடர்ந்து வருவது வழக்கப்படியாக வருவது ஓர் உரை. உரையை ஆற்றுகின்றவர் ஐயா இந்திரன் வையாபுரி அவர்கள்.
1: கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அனிதமும் கண்டேன், செருக்கிலரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன்.

திருமால் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் கோவிந்தன் திருவிழாவின் போது பூசை நடத்தும் இடத்தில் நடுவில் பெரிய ஒரு விளக்கு வைக்கப்படுகிறது. இன்றைய உரை அதை பற்றி சிறிது பார்க்க போவோம். மே அன்பர்களே, நம் முன்னோர்கள் நமக்கு கொடையாக தந்துள்ள ஆன்மீக பண்பாட்டு மரபுகளில் ஒன்றான கோவிந்தன் வழிபாட்டையும் அதில் முதன்மை பெறும் கம்ப சேவை என்னும் ஒளி வழிபாட்டின் உயரிய நோக்கத்தை பற்றி சிந்திக்க கூடியிருக்கின்றோம். கம்ப சேவை என்றால் என்ன? அது அந்த பெரிய விளக்கு. கம்ப சேவை என்பது எளிமையாக சொன்னால் நடுவிளக்கு வழிபாடு அல்லது தூண் விளக்கு வழிபாடு. கம்பம் என்றால் தூண் அல்லது

அல்லது ஏழு விளக்கு ஏற்றி அதனை சுற்றி மக்கள் கூடி நின்று பாடி ஆடுவதே கம்ப சேவை ஆகும். இது வெறும் சடங்கு அல்ல. இதன் பின்னே ஆழமான மெய்யலும் வாழ்வியலும் உண்மைகளும் மறைந்துள்ளன. ஒளியின் முக்கியத்துவம் அதாவது இருளை நீக்குவது. நம் தமிழ் மரபில் ஒளி என்பது அறியாமை என்னும் இருளை நீக்கி அறிவு என்னும் ஒளியை தரும் குறியீடாகும். கம்பத்தின் உச்சியில் எரியும் அந்த பெருவிளக்கு நம் நெஞ்சில் இருக்கும் ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மாசுகளை எரித்து தூய அறிவை அள்ளி தரும் அடையாளமாக திகழ்கிறது. புறத்து இருளை போக்குவது கதிரவன் ஒளி, அகத்து இருளை போக்குவது இறைவனின் ஒளி என்பதை இந்த நெடுவிளக்கு நமக்கு உணர்த்துகிறது. இயற்கையோடு இயைந்து வாழ இந்த புரட்டாசி திங்கள் மிகவும் முக்கியமான ஒரு மாதம் தமிழர்களுக்கு. ஏன்னா அக்காலத்தில் காற்றில் பரவும் நோய் கிருமிகளை ஒழிக்கவும் உடலுக்கு போதிய வெப்பத்தை தரவும் வேப்ப எண்ணெய் நெய் அல்லது எள் எண்ணெய் கொண்டு இந்த விளக்கு ஏற்றப்படுகின்றன. தீபத்தில் இருந்து வெளியே வரும் புகை காற்றை தூய்மைப்படுத்துகிறது. நம் முன்னோர்கள் ஆன்மீகத்தோடு அறிவியலை இணைத்தே நமக்கு தந்துள்ளனர் என்பதே இது ஒரு சான்றாகும். ஒற்றுமையின் அடையாளம் அதாவது கூட்டு வழிபாடு. கம்ப சேவையின் மிக முக்கியமான நோக்கம் சமூக ஒற்றுமை ஆகும். கம்பத்தை நடுவே நட்டு சாதி மத ஏழை பணக்காரன் என்ற எந்த பாகுபாடு இன்றி மக்கள் அனைவரும் கைகோர்த்து வட்டமாக நின்று இசை கருவிகளை முடங்கி பாடி ஆடுவார்கள். இறைவனுக்கு முன்னால் அனைவரும் சமம் என்று சமத்துவ கோட்பாட்டை இதைவிட அழகான வேறு எங்கும் காண முடியாது. தனிமதினன் வழிபாடாக இருந்த நிலையை மாற்றி மக்கள் அனைவரும் ஒன்றாக கூடி மகிழும் ஒரு பெருவிழாவாக மாறியது இந்த கம்ப சேவை மரபாகும். நெடுந்தூணின் மெய் இயல் உயர்ந்த சிந்தனை. பூமிக்கும் வானத்திற்கும் பாலமாக நிற்கும் கம்பம். மனிதன் தன் கீழ் நிலையான எண்ணங்களிலிருந்து விடுபட்டு வானளாவிய உயர்ந்த சிந்தனைகளை பெற வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. நம் எண்ணங்கள் எப்போதும் மேல் நோக்கி எரியும் சுடரை போல உயர்வாக இருக்க வேண்டும். அன்பர்களே, இறுதியாக இத்தகைய பெரு வாய்ப்புக்கு எனக்கு பேராசை. கம்பச்சேவை என்பது தமிழர்களின் வழிபாட்டு மரபில் பக்தி இசை கூத்தல் நடனம் சமூக ஒற்றுமை அறிவியல் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கி ஒரு வாழ்வியல் கலை வடிவம் ஆகும். இன்றைய கணினி யுகத்தில் நாம் இந்த மரபுகளை மறந்துவிடக்கூடாது. நம் மண்ணின் அடையாளமான பிற மொழி கலவாக தூய தமிழ் வழிபாட்டு முறைகளையும் கம்ப சேவை போன்ற பண்பாட்டு விழாக்களையும் போற்றி பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம் கடமையாகும். இத்துடன் என் உரை நிறைவு பெறுகிறது. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகின்றேன். போற்றியோம் நம சிவாய. கோவிந்த நாமம் சங்கீர்த்தனம்.

permanently corrugate. உங்கள் சிறப்பு நிகழ்ச்சிக்கு மீண்டும் வருகின்றோம். இதோ வருவது பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவரான திரு மங்கை ஆழ்வார் அருளிய வைணவத்தின் மிக சிறந்த முதலாவது திருமொழி பாசுரமாகும். வாடினேன் வாடி வருண்டினேன் மனத்தால் பெருந்துய ரெடும்மை பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோது அவர் தரும் கல்வியே கருதி. இதோ இப்பாசுரங்கள் ஓடுகின்றவர் காலச்சென்ற இசைமணி ஓடுவர் அரங்கனாகி நாடு அம்மையார் அவர்கள்.

சிறப்பு நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். காலை சென்ற டிஎம் பழம்பெரும் டிஎம் சௌந்தரராசன் அவர்கள் குரலில் பழமை வாய்ந்த இந்த பாடல்.

கோவிந்த பெருமானின் பேரரசு உங்கள் இல்லங்களில் என்றும் நிறையட்டும். உங்கள் நிகழ்ச்சியில் இறுதியாக வரும் பாடல் இப்பாடலுடன் நிறைவு பெற உள்ளது. நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்ப ராத்னா அவர்கள் வழங்கும் குஜராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். இரவு 7 மணிக்கு ஒலிபரப்பாகும் உங்கள் அடுத்த சிறப்பு நிகழ்ச்சி கோவிந்த போற்றி எனும் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கம். ஓம் நாராயணன் போற்றி.

0: This is Radio Marxist.
1: 您好
2: ，Assalamualaikum.
3: Welcome to Mauritius.
4: Namaskar.
5: Shodhanandiriki hrudaya purvaka namaskaram.
6: Ungal anaivarukkum vanakkam.
7: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
8: மொரிஷஸ் வானொலியில் இரவுதோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசையருவி.
9: அன்பு நேயர்களே, இனிய மாலை வணக்கம். நாளின் பரபரப்பிற்கு பின்பு மனதை இறை சிந்தனையில் அமைதிப்படுத்தும் இனிய 30 நிமிடங்கள் உங்கள் இசை அருவி நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் கோவிந்தனின் திருவடிகளில் நமது எண்ணங்களையும் கவலைகளையும் சமர்ப்பித்து நம்பிக்கையுடன் இறைவனிடம் சரணடைவதன் அழகை பக்தி இசையின் வழியாக உணர்வோம். என்ன நடந்தாலும் நல்வழி காட்ட இறைவன் இருக்கின்றான் என்ற நம்பிக்கையோடு முதல் பாடலை கேட்போமாக.

நண்பர்களே, வாழ்க்கையில் சில கேள்விகளுக்கு உடனடியாக பதில் கிடைப்பதில்லை. சில முயற்சிகளுக்கு நாம் எதிர்பார்த்த பலனும் உடனடியாக கிடைப்பதில்லை. அத்தகைய நேரங்களில் மனம் தளராமல் நம்மால் இயன்ற முயற்சியை செய்து மீதியை இறைவனிடம் ஒப்படைப்பதே சரணாகதியின் ஓர் அழகான உணர்வு. கோவிந்தா, நாம் செய்ய வேண்டிய நல்ல பாதையை காட்டுவாயாக என்று வேண்டிக் கொண்டு அடுத்த பக்தி பாடலை கேட்போமாக.

நமது வாழ்க்கையில் சில நேரங்களில் ஒரு சிறிய நம்பிக்கை பெரிய பலத்தை தருகிறது. இருள் நிறைந்த அறையில் ஒரு சிறிய தீபம் வெளிச்சத்தை தருவது போல துன்ப நேரத்தில் இறை நம்பிக்கை நமக்கு வல வலிமை தருகிறது. எத்தனை சோதனைகள் வந்தாலும் நல்லதை செய்வதை நிறுத்தாமல் முன்னேறுவோம். கோவிந்தனை மனதில் நினைத்து அடுத்த இனிய பாடலை கேட்போமாக.

அன்பு நேயர்களே, இறைவனிடம் சரணடைவது நமது கடமைகளை விட்டுவிடுவது அல்ல. நம்மால் முடிந்த அளவு முயற்சி செய்து நேர்மையாக உழைத்து அதன் பின்னர் பலனை பற்றிய அதிகமான கவலையை இறைவனிடம் ஒப்படைப்பதாகும். நமது முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கவும், தோல்வி வந்தால் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவும், மனப்பக்குவம் கிடைக்கவும் திருமாலிடம் வேண்டுவோம். இதோ அடுத்த பாடல்.

வாரொலி நேயர்களே, இசையருவி எனும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. இந்த 30 நிமிடங்களில் கேட்ட பக்தி பாடல்கள் நம் உள்ளங்களில் தொடர்ந்து ஒலிக்கட்டும். நல்லதை நினைப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம். இறைவனின் அருளோடு நம்பிக்கையுடன் பயணிப்போம். நன்றி, வணக்கம்.

0: நமஸ்கார்
1: ஸ்ரோதரந்தரிக்கு ஹிருதயபூர்வக நமஸ்காரம்.
2: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
3: ரேடியோ மொரிஷஸ் பர் தில் சே ஸ்வாகத் ஹை ஆப் சபி கா.
4: NBC Radio 24 hours a day.

0: आपकी खट्टी मीठी यादों में आपके संग MVC रेडियो।
1: My, this is Radio Voices।
2: नहीं हाँ। Assalamualaikum।
3: நமஸ்கார்
4: ஸ்ரோதரந்திரிக்கு ஹிருதயபூர்வக நமஸ்காரம்.
5: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
6: ரேடியோ மொரிஷியஸ் பர் தில் சே ஸ்வாகத் ஹே ஆப் சபீ கா।